ஜெமா மெலிந்த தூர லிதன் எனக்கு கிவும் யா டெல்சல் சொல்லுங்க காஃபி Men lad os bare med at finde revisionsvej i går.